0: nappia. Veli nähty panette, jilengei
1: பிட்டபிட்ட ரட்டதாகி சீசன் 4 நீங்களும் இன்றே வெளிநாடுகளில் இருந்து அனுப்பும் படத்தை இலங்கை வங்கிக்கு அனுப்புங்கள். 5 கோடி ரூபாய் பெறுமதியான பரிசுகளுக்கு மேல் பரிசுகளை வெல்லுங்கள்.
2: 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com ஊடாகவும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இன்று தன்னுடைய 5வது பிறந்த நாளை நைமிஷா கொண்டாடுறாங்க. அப்பா சந்திரகாந்தன், அம்மா லாவண்யா, தாத்தா சுப்பிரமணியம், அம்மம்மா புனிதா, சித்திமார்களான கீர்த்தி, கவிஷா, சித்தாமார்களான ஸ்ரீகரன், பிரதீபன், மாமா பிரவீன், தம்பி பிரீத்தி, பாட்டி செல்லம்மா மற்றும் பண்டரவளை சேர்ந்த சந்திரகாந்த் ஆகியோர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வாழ்த்துகளும் அவங்களுக்கு உரித்தாகட்டும். நேரம் 6:46.
1: அறிமுகப்படுத்துகிறோம் BOC Flex Tap and Pay. ஷாப்பிங் செய்தல், உணவருதல் மற்றும் அன்றாட அனைத்து கட்டணங்களையும் உங்கள் போனை டேப் செய்து பே பண்ணுங்கள். BOC Flex இருப்பதால் இப்பொழுது உங்கள் வாலெட் உங்கள் போனில். டெங்குவை ஒழிப்பது சுகாதாரத்துறையின் பொறுப்பு மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரினதும் கடமை. நம் வீடு, வேலைத்தளம், சுற்றுப்புறம் என எங்கும் நீர் தேங்காமல் வைத்திருப்போம். இன்று நாம் செய்யும் ஒரு சிறு செயல் நாளை ஒரு உயிரை காப்பாற்றும். டெங்குவை ஒழிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில குட்டீஸ் கிட்ட கேட்ட கேள்விக்கு அநேகமானவங்க சரியான விட சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தவறான பதில் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு நாங்க ஃபர்ஸ்ட் அவருக்கு வாழ்த்து சொல்றோம், பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். எங்க தப்பு பண்ணோம், எப்படி விடைய கண்டுபிடிக்கிறது, சரியான விட என்ன, யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க கேட்டுருவோமா? காலை வணக்கம்.
4: கடிகாரம் காட்டுவது நேரம், திசை காட்டி காட்டுவது திசை.
5: வணக்கம், நான் சாஜா அம்னுகுலிலிருந்து பேசுறேன். வீடு திசை.
6: காய் வனிதா காக்கழுதா வளையல இருந்து அபிநாஷ் கதைக்கிறேன், திசைதான்.
7: நான் ஹெட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில இருந்து ஸ்ரீதரன் வசிகன் கதைக்கிறேன்.
8: நான் பண்டாரவளைட்டாம்பட்டியில இருந்து சுபார்த்தனா பேசுறேன்.
9: மார்னிங் வனிதாக்கா, நான் பண்டார வலையில இருந்து ரிலோஷன் பேசுறேன்.
10: படித்துடல்ல இருந்து செந்தூரம் பிரவியலசினி கதைக்கிறேன்.
11: நான் பாலச்சேனையில இருந்து பிரபாகரன் பிரதீக்ஷா கதைக்கிறேன்.
12: நான் துர்கா கதைக்கிறேன். இன்றைய கேள்விக்கான சரியான பதில், கடிகாரத்திற்கு நேரம் என்பது போல திசை ஹாட்டிற்கு திசை.
13: நான் மட்டக்களப்பில் ஆறுமூத்தகுதிபன் தர்வின் கதைக்கிறேன்.
14: ஹோப்ரூக்ல இருந்து ஷர்மினி கதைக்கிறேன்.
15: நான் நுவர்லியாவில இருந்து டிலக்ஷி கதைக்கிறேன்.
16: நான் லிந்துல வால்ட்ரீம்ல இருந்து மகிஷான் பேசுறேன்.
17: நான் பண்டாரவளையில இருந்து தக்ஷன் பேசுறேன்.
18: தலவாக்கலாம் இருந்து வஜினியா பேசுறேன்.
19: வணக்கம் வனிதா அக்கா, நான் பாலமுனையிலிருந்து சனா பேசுகின்றேன். கடிகாரத்திற்கு நேரம் என்பது கடிகாரம் நேரத்தை காட்டும், திசை ஆட்டிக்கு திசை. ஏனென்றால் திசை ஆட்டி எப்பொழுதும் திசையை தான் காட்டும்.
9: கண்டிலிருந்து நஜா பேசுறேன்.
6: காகலை அப்பத்தலில் இருந்து இவாஞ்சலின் பேசுறேன்.
8: நான் MS இருந்து லிதூஷன் பேசுறேன்.
14: நான் செட்டிகுளத்துல இருந்து நசீப் கதைக்கிறேன்.
4: ஹாய் வனிதாக்கா, குட் மார்னிங். திசை காட்டிக்கு திசை, நான் தவசிக்குளம் வர்சிகா.
2: சரியான விட சொன்ன அத்தனை பேருக்குமே வாழ்த்துகள், பாராட்டுகள். ஆனா இன்னையில இருந்து கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்டா மாற போறேன். என்ன விட நீங்க உற்சாகமா இருக்கணுமா இல்லையா? காலையிலேயே கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருக்கீங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ரகசியம் பேசி அனுப்புற வாய்ஸ் எல்லாம் நான் பிளே பண்ண மாட்டேன், ஓகேவா? இன்னைக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கேன் அத்தனை பேருக்கும். திங்கக்கிழமையில இருந்து நல்லா உற்சாகமா நீங்க பேசணும், தெளிவா பேசி எனக்கு ரெக்கார்ட்ல அனுப்பி வைக்கணும். தொடர்ந்தும் கேளுங்க, இது வணக்கம் தாயகம். சாய் அபயங்கரின் இசையில் அவர் கூட சேர்ந்து சாய் ஸ்மிருதி பாடும் பாடல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில்

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது www.kiruvafm.com ஊடாக. அம்பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் மாதிரி இனிமையான ஒரு பாடலை கேட்டோம். பிரியமானவர்கள், நம்முடைய தேவாதி தேவனை நாம் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் அவரை ஆராதிக்க வேண்டும். பிரியமான எண்ணிலடங்காத நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற தேவனாய் இருந்து கொண்டிருக்கிற இன்று வரைக்கும் நம்மளை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கருத்தாய் நடத்துகிற நல்ல தேவனாய் இருந்து கொண்டிருக்கிற அவருடைய சமூகத்தில் சென்று அவரை ஆடி பாடி ஆனந்த கழிப்புடன் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிரியமான அதைத்தான் நம்மிடத்தில் நம்முடைய தேவாதி தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருந்து கொண்டிருக்கிற நம் முழு இருதயத்தோடும் நம்முடைய முழு உள்ளத்திலிருந்து அவரை ஆராதித்து அவர் எப்போது நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்.
1: அம்பிரியமானவர்களே, நமது தேவனை நாங்கள் என்னாலுமே அவர் உயர்த்த வேண்டும். அவர் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவராய் இருக்கின்றார். அவரை நாங்கள் ஆராதிப்பதை, அவரை நாங்கள் உயர்த்துவதையும் எங்களுடைய மிக முக்கியமான வேலையா இருக்கின்றது. நாங்கள் இந்த உலகத்துல வாழ்கின்ற நாட்கள் எல்லாமே எங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக, அவரை நாங்கள் ஆராதித்தவர்களாக, அவருக்கு நாங்கள் முழுவதுமாக எங்கள் நன்றி பலிகளை செலுத்தியவர்களாக, நாங்கள் இருந்தாலுமே அவர் சந்தோஷத்துடன் ஆடிப்பாடி ஒரு துதிக்கின்ற வழியில தேவன் நிச்சயமாகவே அதில் அவர் மகிமையடைய வல்லவராய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அந்த இனிமையான பாடலை தொடர்ந்து இன்னும் அழகான பாடல்களை உங்களுக்காக நான்